லட்சமாக்கி கசவுடையாடையும் சந்தன குறியுமாய் ஒரு தீர்த்த யாத்திரக்காய் அவர் ஒருங்கி

கசவுடையாடையும் சந்தன குறியுமாய் ஒரு தீர்த்த யாத்திரக்காயவருங்கி ஸ்ரீராமலக்ஷ்மண பரத சத்ருக்னனும் இடமுள்ள நாலம்பலங்களிலாய் இடமுள்ள

ஜனோல்பாதவர்ஜிதம் திருஷ்ட்வா விகதோல்சவம் ராஜ்யமெந்திதம் தேஜோ விஹீனம் அகம் புக்கிது சென்னு ராஜகேகம் ராமலக்ஷ்மணவர்ஜிதம்.